0: அவன் அக்கிரமத்துக்கு அளவே இல்லை. ஜமீன்தார் ஜபர்தஸ்தா வில்லு வண்டி ஏறி வீதி வளம் வந்தார்னா திமுரா தெனாவட்டா
1: வண்டிக்காரன் பாடுவான்.
2: ஓரம்போ ஜமீன்தார் வண்டி வருது.
3: ஏன்னா தெனாவெட்டுன்னு சொன்னேல, அப்படின்னா என்னென்ன அர்த்தம்?
0: இப்படி நீ என்ன கேள்வி வைக்கிற பாரு, அதுக்கு பேர் தான் தெனாவெட்டு. இன்னில இருந்து உன் பேட்டா கட்டு. அடடடா, மாத்திட்டானே கதையை விட்டு. இத பாருங்க, வீதியில ஒரு வயசு பொண்ணு ஜமீன்தார் பார்த்துட்டான்னா வண்டியில இருந்து ஜம்ப் பண்ணி குதிச்சு பாடுவார் பாருங்க.

0: அப்படின்னு சொல்லி ஒரு ரூபாய கொடுத்து ஓட்டிடுவான். இப்படி இருக்கும் சமயத்துல
1: ஆமா
0: பட்டாளத்துக்கு போயிட்டு ஊருக்கு திரும்பி வந்தா ஒரு வாலிபர்.
2: அவன் பேர் என்னன்னா?
0: அவன் பேர் ராஜா. ஜனங்கள்லாம் அவனை சுத்தி

0: விவரங்களை கேட்ட ராஜா கவலைப்படாதீங்கோ, ஜமீன்தார் மூஞ்சில நான் கைய வைக்கிறேன்னா.
1: அது தப்பா போச்சுன்னா
0: அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அதுக்கு ராஜா வாய விட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான்.
1: என்னடா வாய விட்டு எப்படின்னா சிரிக்க முடியும்?
0: உடா மூஞ்சில என் கைய வைக்க.